தா தக தக கிட்ட தி தீன் ததி கேன தம் தா கடதும் தா கடதும் ததி தா தக தக கிட்ட தி தி தீன் தி தீன் தி தீன் தி தீன் கிட்ட தக கிட்ட தா தக கிட்ட தக ஜின தக தீன தக தக கிட்ட தத் திங்கின தத் திங்கின தத் திங்கின தா